0: நம்பாரி அசீமு நீ. நானே சிஃபூரி சாபா சீட்டா டானோ தீசா நானே சீட்டா சாபா சிஃபூரி
1: ஹீனி இதக் ஸ்வைலியா காஷ்வாணி வாசிக்கலோ பெண்டுவா ஹாடியா பண்டி போட்டு மிஷ்விக்கியா மிஷ் மட்டங்காசோ ஏ டூ குவா ஜூனியா லேவ் நா டுட்டகுவா நானி தேன ஹப்போ கேஷோ பாக்கா ஹப்போ கேஷோ நசீமா குவா ஹெரேனி.